0: பப்பா, துருவே பல்லவா.
1: கேனவி தர்ஃபளா
0: அழுகுண்டு வேணும் பப்பை அம்மிக்கு யாதே.
1: ஏந்த ஓகே அவா கேயாதே பப்பா மீஷின் அவா கேயா
0: தும்ஃபதுகே இஸ்தியுமாலு குருமு அங்கே கேன்சர் ஜெஹ ஹிதுகே பாலித ஜெஹ ஸ்ட்ரோக் ஜெஹ ஃபுப்பா மேகே கேன்சர் ஜெஹ நேவாலா நிசாமுகே பாலித ஜெஹ கோஹருகே கேன்சர் ஜெஹ டைப் 2 டயபெட்டீஸ் ஜெஹ
1: கீவே பப்பேத் கேயாதே
0: கொக்கே நுஃபென்ன கோத சேரும் பப்ப சிகரெட் போகங் இங்கே கொக்கே வஸ்ஸ் துவா கொக்கோ வரத் தெரவே பப்ப சிகரெட் போதி
1: தெரஃப்ளா பப்ப தெந்து வஹக்ஸ் தம் ஃபதே இஸ்தமால் நக்ரான் ப்ரோமிஸ் இங்கே
0: கொக்கோ வரங் உஃபாவிச்ச
2: திவே எஃப்எம் 91 மெகாஹெர்ட்ஸ் திவேங்க முனிஃபு ஃபில்வா தினமுக அபதுஸ்
3: எம்மி ஃபஹரக்கு இவுன் நமஸ் ராகிங் ஹிதா குளெலஃபான் இகமுக்கு ஏகே தெரிங் ஹந்தாங் ஹுரி கிதர் ராகு
4: எஹனந்த காகுலி
3: பைக் எச்சனும் கோபி எவ்ஸ்னும் ದಿವೆಹಿ ಫಸ್ಕಂಡುಂ ಉಫಂಬಿ ದಿವೆಹಿಂಗೆ ಫಹುರ್ವೆರಿ ಅಮಿಲ್ಲ ಅಡುತ ಅಮಿಲ್ಲ ರಾಗುತ ಮಿ ಲವತಾವುಗೆ ನಂತಂ ಎಂಗೆನಿ ಕ್ಯಾವರ ಕಬ್ಬ ಮಿ ಲವತಂ ಹಿಮನೆ ಆಲ್ಬಮ್ ಎಂಗೇತ ದಿವೆಹಿಂಗೆ ಮಿ ಅಗುಹರಿ ರಾಗುತಕ ಲವಕ್ಯ ಲವಕ್ಯುಂತರಿ ನಕಿ ಕೊಬ್ಯಾಕಂಗೆ
5: ಬಾಜಿಗ
3: ಅಡು ಇಫಾವಾ ರಾಗುತಕ ಮಿಹಾರು ನುಕುಂಡ ಮುಂದ ಲವತೋಗೆ ಮಾಲುಮಾತ್ ಎಂಕೆಯವರೆ ಬಲಾಲ ಟೆಸ್ಟ್ ಕೊಲ್ಲಮ
2: ಚಾಲು ರಾಗು
3: ಆದಿತ್ಯ ದುವಹುಗೆ ರೇಗಂಡು ಅಕ್ಕಡಿ ಫಣರಾಯಂಗ್ ಬ್ಯಾವರಿ ಹುಮ್ಮ ಮೆಸೇಜ್ ಕುರಾಣಿ ಪಿಎಸ್ಎಂಎ ಆಯ್
6: ಇಶಾ ಸುವಾಲೆ ಕುರಂತ
7: ಕೊಬ್ಬಲ
6: ದಿವೆಹಿ ಬಹುಗ ಸುಕುಂ ಕುರೆ ವ್ಯಯ ಕೊಡ್ತಾ ಕಿ ಕೊಬ
7: ಅಲಿಫು ಸೀನು ನೂನು ತಾ ಶವಿಯಣಿ
6: ರಂಗಳು ಫೆಂವೆರುಂ

0: வேணும்
1: ராணி.
0: லோபி ராணிக்கு ஓதியாராகி மோளி கம்ஃபிலுவதே லோபி ராணியக்கி.
1: இஹுசாஸ்
0: புரதம்.

மீஹும் அவ்வாஹ கியமம் உமங் அவசுகன்னாஷ் ஹமகஷ்வரும் திமங்கலேகு ஃபானி எகலாங்கு ஹதரத்தும் தியபா மீஹுங்கு காத ஃபொனுவி பயாம் வெகிங்ஹுரி இந்தாரு குரவ்வா பேகலகீமே.